தூண்டா கெட்டு தான் கேட்டு தீத்திட்டு கா கேனு கேனு கெட்டு தாதா தாதா தா கேன தாதா தா தாதா கேன கேன நா கேன கேன கா தா க தீ கே நே தா தின் தா கா தேட்டு தா தா தாக தாக தீ தீ தாக தாக தீ தீ தாக நான் தாக நான் தீ தீ தீ தாக தாக தீ தீ தாக நான் தாக நான் தீ தீ தீ தாக தாக தீ தீ தாக நான் தாக